ஆகையான பஞ்சன் குருதேவ பந்தப்ப சகோதரா குருதேவ தாத்தா ஹர் நாம் உபதேச குருதேவ மந்த் நிருத்தரா குருதேவ சாந்த சத்புத் முகூர்த்த குருதேவ

நங்கட்டை மனவே கொகோ நிரஜாஸ் கூடையார் கூடையாரி ஜாயரலே சச்சியார் சிக் பேட்டே சத்குரு பாஸ். ஸ்லோக் மஹல்லா பஞ்சவா.